438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆனி திங்கள் 10ஆம் நாள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், இளங்காற்று வீசுதே மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலவரும். குறளமுதம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள் கடவுளை அறியவும் அடையவும் முயல்வருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையே அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன். மீண்டும் குறள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குறள் எண் 47, அதிகாரம் இல்வாழ்க்கை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஸ்ட்ரெய்டெல்லின் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ் தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி நார்த் பேசேஜ் நாளை 11:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1:00 சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணிச்சங்கா நாளை 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2:00 சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை மாலை 5:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, ராஷ்டிரிய கோகுல் மிஷன் 2014 டிசம்பரில் தொடங்கப்பட்டது.

கொண்டது. இது பால் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அறிவியல் முறையில் மேம்படுத்துவதற்காக உள்நாட்டு மாடுகளின் இனங்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு முன்முயற்சியாக இருந்தது. இதில் சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் பண்ணை மேலாண்மை ஆகியவை அடங்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் இணைந்து ராஷ்டிரிய கோகுல் மிஷனை செயல்படுத்துவதாக அறிவித்தார். 12வது 5 ஆண்டு திட்டத்தில் பசு வளர்ப்பு மற்றும் பால்வள மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்த பணி தொடங்கப்படுகிறது. ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் கீழ் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இந்த பணியை செயல்படுத்தும் போது இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட சில முக்கிய முயற்சிகள்: உள்நாட்டு இனங்களை உருவாக்க பல்வேறு கால்நடை மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்பட்டன. இந்த மேம்பாட்டு மையங்கள் கோகுல் கிராம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த உள்நாட்டு இனங்களை வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காக விவசாயிகளுக்கு பல்வேறு விருதுகளை வழங்குதல், வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளை இணைக்கும் வகையில் இ மார்க்கெட் போர்ட்டலை உருவாக்குதல், நாட்டு மாடு வளர்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் அறிவியல் முறையில் அவற்றின் பாதுகாப்பு, உயர் மரபணு தகுதியுள்ள காளைகளை இனப்பெருக்கம் செய்ய உள்நாட்டு இனங்களை பயன்படுத்துதல், பொதுவான வள மேலாண்மையை ஊக்குவிப்பதோடு நவீன பண்ணை மேலாண்மை நடைமுறைகளை உருவாக்குதல் ஆகியவை ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் நோக்கமாகும்.

0: நேயர்களே, யோகா ஃபார் மென்டல் ஹெல்த் குறித்து குமாரி அஸ்வினி அவர்களின் உரை.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வினி. நான் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, யோகா அண்ட் மென்டல் ஹெல்த். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டான பேஸ் லைஃப்பில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்சைட்டி, இரிட்டபிலிட்டி, இல்லைனா தூக்கம் ப்ராப்ளம்னால எல்லாருமே நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு மூடாக நம்ம எடுத்துக்கக்கூடாது, இல்லைனா ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம மென்டல் ஹெல்த் வந்து எதே ஒரு இடத்துல வந்து அது பாதிக்குது. அதனால் நம்ம மென்டல் ஹெல்த் வந்து கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மென்டல் ஹெல்த் வந்து வெறும் நம்ம மன ரீதியாக ஏதோ நம்ம பிரச்சனையில் இருந்தால் மட்டும் மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. மென்டல் ஹெல்த் வந்து நம்ம பாடியில் மைண்டில் ஒரு பேலன்ஸை உண்டாக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சாந்தத்தை கொடுக்கும், இமோஷ்னலாக நம்ம வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்போம். இதெல்லாம் நம்ம மென்டல் ஹெல்த்தை தாங்க டிபெண்டாக இருக்குது. யோகா என்ன ஹெல்ப் பண்ணும் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யோகானா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யோகாங்கிற வேர்ட் வந்து யூஜ்னு ஒரு சன்ஸ்கிருத் வேர்ட்லேருந்து இந்த யோகா வேர்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. யூஜ் மீனிங் என்னென்னா யூனியன், யூனியன் ஆஃப் அவர் பாடி மைண்ட் சோல். நம்ம பாடியும் நம்ம மைண்டும் நம்ம ஆத்மாவையும் ஒன்று சேர்க்கிறது தாங்க யோகா பயிற்சி. யோகா பயிற்சியில் வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன நம்ம அதில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குதோ அதெல்லாம் நம்ம யோகா பயிற்சியில் கற்றுக்கலாம். இது வந்து நம்ம லைஃப் எப்படி நம்ம லீட் பண்ணுமோ அதோட ஒரு சயின்ஸுங்க. இதில் வந்து ஆசனாஸ் இருக்கும், பிராணாயம ப்ராக்டிசஸ் இருக்கும், நம்மளுக்கு தியானம் இருக்கும். அது தவிர்த்து சம் எத்திக்கல் ப்ராக்டிசஸ், நம்ம ஒரு ஆஸ் அ ஒரு சிட்டிசனாக இந்த சொசைட்டியில் நம்ம பர்சனலாக எந்த மாதிரி ரூல்ஸ் கண்டக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் கூட யோகா பயிற்சியில் நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கற்றுக்கலாம். இப்போ வந்து யோகா மென்டல் ஹெல்த்துக்கு என்ன கனெக்ஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யோகா பயிற்சி வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். யோகா பயிற்சி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடியில் கார்டிசோல்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு யோகா பயிற்சி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராக்டிஸ். கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நம்ம கம்மி பண்ணாலே, அதை பேலன்ஸாக வச்சுருந்தாலே நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், இல்லை மைண்ட் மன ரீதியாகவும் இருக்கட்டும், நம்ம எப்பயுமே ரிலீஃபாக இருப்போம். ரெண்டாவது, நம்ம மூட் எப்பயுமே இம்ப்ரூவ்டாக வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம இமோஷ்னலாக எப்பயுமே பேலன்ஸ்டாக இருப்போங்க. நம்ம

பாடியில் செரட்டோனின் ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்குது. இந்த ஹாப்பி ஹார்மோன் எப்பயுமே இம்ப்ரூவ்டாக அதிகமாக இருந்துச்சுன்னா, பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதே செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் கம்மியாச்சுன்னா, நம்ம சேட்னஸ் நம்ம துயரங்கள் வந்து அது வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ யோகா பயிற்சி வந்து செரட்டோனின் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம மூட் வந்து ஒரே ரீதியாக பேலன்ஸ்டாக ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அப்புறம் நம்ம என்சைட்டி டிப்ரெஷன் இதோட சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு யோகா பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யோகா பயிற்சி ஃபோக்கஸ் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யோகா பயிற்சியில் வந்து பிராணாயமா அப்புறம் தியானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டருங்க. பிராணாயமா தியானம் நம்ம பண்ணாலே நம்ம பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெயினில் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக போனாலே நம்மளோட அந்த ஓவர் திங்க் பண்ணுற ஹேபிட் வந்து கம்மியாகும். ஓவர் திங்க் எவ்வளோ நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் என்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டாகும். நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணுறோமே தவிர, அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அதை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து நம்ம நெகட்டிவாகவே நம்ம பார்ப்போம், அதுக்காக அதே மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பட் நம்ம அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷனும் எப்படி வந்து பாசிட்டிவாக நம்ம யோசிக்கலாம், அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம், என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம், அதுக்கு ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணலாம், அதை வந்து யோசிக்க மாட்டோம். ஸோ யோகா பயிற்சி வந்து இந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் வந்து பண்ணாமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பாடி அண்ட் மைண்ட் ரீதியாக ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து யோகா பயிற்சி நம்மளுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸை உண்டாக்கும். ஏன்னா யோகா பயிற்சி நம்ம எவ்வளோ அதிகமாக டெய்லி பண்ணுவோமோ அவ்வளோ நம்மளுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரும் நம்மளுக்குள்ளே. எவ்வளோ நம்ம யோகா பயிற்சி பண்ணாலும் நம்ம வந்து ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் அது நம்மளை இருக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம பாஸ்ட் பற்றி யோசிச்சு, நம்ம அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணி, சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்ததை வச்சு ஏன் நம்ம அப்படி பண்ணோம், ஏன் அந்த மாதிரின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். பட் நம்ம எவ்வளோ ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ப்ராக்டிசஸ் வந்து நம்மளோட அவேர்னஸை உண்டாக்கும். நம்ம ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் எப்படி இருக்கோமோ என்ன பண்ணுறோமோ அதோட செல்ஃப் அவேர்னஸை வந்து உண்டாக்குங்க. இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அதை வந்து கம்ப்ளீட்டாக அது கம்மி பண்ணிடும். யோகா பயிற்சி நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருப்போம். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது வந்து நம்ம கான்ஷியஸாக யோசிப்போங்க. இது வந்து யோகா மென்டல் ஹெல்த்துக்கு என்ன கனெக்ஷன் அதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னென்ன ப்ராக்டிசஸ் பர்டிகுலராக மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா யோகா பயிற்சியில் நிறைய பயிற்சிகள் இருக்குது, நிறைய நோய்களுக்கு பயிற்சிகள் இருக்குது. பட் பர்டிகுலராக மென்டல் ஹெல்த்துக்குன்னு சில பயிற்சிகள் கூட யோகாவில் இருக்குதுங்க. அதில் நம்ம ஆசனாஸில் பார்த்தோன்னா பாலாசனான்னு ஒரு ஆசனம், இது வந்து சைல்ட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த ஆசனம் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆசனம் வந்து நம்ம ஃபுல் நர்வஸ் சிஸ்டமையே காம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பஷ்சிமோத்தாசனா. பஷ்சிமோத்தாசனா வந்து ஒரு சிட்டிங் போஸ்டர். இந்த பொசிஷனில் இந்த போஸ்டரில் நம்ம நேராக உட்காந்து கையை ரெண்டையும் மேலே தூக்கி முன்னாடி குனிஞ்சு நம்ம காலோட விரல்களை தொடணும். நம்ம அப்பர் பாடி கம்ப்ளீட்டாக முன்னாடி குனிஞ்சிருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செஸ்ட்லேருந்து நம்ம ஹெட் ரீஜன் வரைக்கும் ஃபுல்லாக முன்னாடி குனிஞ்சிருக்கும். ஸோ பிளட்டோட சர்க்குலேஷன் வந்து நம்ம ஹெட் ரீஜனுக்கு மூவ் ஆகும். நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஹெட் ரீஜனுக்கு மூவ் ஆகுறப்ப ஆக்சிஜனோட சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பஷ்சிமோத்தாசனா வந்து நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேது பந்தாசனம் ஒரு ஆசனம் இருக்குது. இது வந்து நம்ம படுத்துக்கிட்டு செய்கிற ஆசனம். இந்த ஆசனாவில் ரெண்டு காலையும் மடக்கி ரெண்டு கைகளையும் நம்ம ஹீல் கூட கொண்டு வந்து பொறுமையாக நம்ம ஹிப்பை நம்ம இடுப்பை வந்து மேலே தூக்கணும். இந்த ஆசனாவில் வந்து நம்ம செஸ்ட் ரீஜன் வந்து ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் என்ன ஆகும்னா, எவ்வளோ நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோமோ, இப்போ சில பேருக்கு என்சைட்டி ப்ராப்ளம், என்சைட்டினா இந்த நெஞ்சு வந்து படபடன்னு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பனிங் ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பிளட்டோட சப்ளை ஆக்சிஜன் சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சேது பந்தாசனா வந்து மென்டல் ஹெல்த்துக்காக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆசனா ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து நம்ம ப்ரோன் பொசிஷன் குப்பரப்படுத்து பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் வந்து ரெண்டு கையும் நம்ம நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து வெறும் நெஞ்சையும் தலையும் மட்டும் மேலே

தூக்குற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணணும். இந்த பயிற்சியில் கூட நம்ம செஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். எவ்வளோ நம்ம செஸ்ட் ஓப்பனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம வந்து மூச்சு நம்ம சுவாசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி என்சைட்டி ப்ராப்ளம்காரங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்காரங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிராணாயமில் பார்க்கலாம் எந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து மென்டல் ஹெல்த்துக்காக உபயோகமாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனல் ப்ரீதிங். செக்ஷனல் ப்ரீதிங்லேயே நம்மளுக்கு வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அப்டாமினல் ப்ரீதிங், செகண்ட் வந்து தொராசிக் ப்ரீதிங்.

ப்ராக்டிசஸ் வந்து மென்டல் ஹெல்த்காக உபயோகமாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனல் ப்ரீதிங். செக்ஷனல் ப்ரீதிங்லேயே நம்மளுக்கு வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அப்டாமினல் ப்ரீதிங், செகண்ட் வந்து தொராசிக் ப்ரீதிங், தேர்ட் வந்து கிளாவிகுலர் ப்ரீதிங். ஃபஸ்ட் அப்டாமினல் ப்ரீதிங்கில் எப்படின்னா, நம்ம மூச்சு இழுக்கிறப்ப நம்ம வயிறு வந்து வெளியில் வர மாதிரியும், மூச்சு விடுறப்ப நம்ம வயிறு மெதுவாக உள்ளே போகிற மாதிரியும் நம்ம கம்ப்ளீட்டாக அவேர்னஸாக இருக்கணுங்க. இந்த ப்ராக்டிஸில் நம்ம நேராக உட்காந்துட்டும் பண்ணலாம், இல்லை படுத்துட்டும் பண்ணலாம். நம்மளோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட வயிறோட மூவ்மெண்ட் நம்ம மூச்சில் தான் இருக்கணும். இந்த பயிற்சியில் நம்ம மூச்சு சுவாசமும் நம்மளுக்கு வந்து ரெகுலேட் ஆகும். நம்ம கம்ப்ளீட்டாக கான்ஷியஸாக இருப்போம். ஓகே, என்ன மூவ்மெண்ட் நடக்குது நம்ம வயிற்றில், அது வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு, நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய இந்த தாட்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு மாதிரி டைவர்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூச்சு இழுக்கிறப்ப வயிறு மெதுவாக வெளியில் வர மாதிரியும், மூச்சு விடுறப்ப வயிறு மெதுவாக உள்ளே வர மாதிரியும் இந்த பயிற்சி பண்ணணும். இதுதான் அப்டாமினல் ப்ரீதிங். ரெண்டாவது நான் சொன்னது தொராசிக் ப்ரீதிங். தொராசிக் ப்ரீதிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக செஸ்ட்டில் இருக்கும். செஸ்ட்டில் எப்படின்னா, நம்ம மூச்சு இழுக்கிறப்ப மெதுவாக செஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி, விரிகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணணும். மூச்சு விடுறப்ப ஸ்லோவாக நம்ம செஸ்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணுங்க. இந்த ப்ராக்டிஸ்லேயும் நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கோ, என்சைட்டி லெவல்ஸ் கம்மி பண்ணுறதுக்கோ, டிப்ரெஷன் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கோ இந்த பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளாவிகுலர் ப்ரீதிங். கிளாவிகுலர் ப்ரீதிங்கில் வந்து நம்ம காலர் போன், நம்ம நெக் முன்னாடி இருக்கிற சென்டரில் இருக்க கிளாவிகுலர் காலர் போன்னு சொல்லுவாங்க, அந்த போனில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மூச்சு இழுக்கிறப்ப அந்த போன் மெதுவாக மேலே மூவ் ஆகிற மாதிரியும், மூச்சு விடுறப்ப காலர் போன் மெதுவாக கீழே மூவ் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணுங்க. ஸோ இதுதான் செக்ஷனல் ப்ரீதிங். இந்த மூணு செக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம அப்டாமினல், நம்ம செஸ்ட் அண்ட் நம்ம நெக் காலர் போன். ஸோ இந்த மூணு செக்ஷன்ஸ்லேயும் நம்ம மூச்சு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுதான் செக்ஷனல் ப்ரீதிங். நெக்ஸ்ட்டு பிராணாயமா, அனுலோம் விலோம் பிராணாயமா. அனுலோம் விலோம் பிராணாயமா வந்து ரொம்ப எல்லாருமே விரும்பி பண்ணக்கூடிய ஒரு பிராணாயமா. இதில் வந்து இதை வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாசாகர முத்திரைன்னு ஒரு முத்திரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு, நம்ம கட்ட விரலால் ரைட் நாஸ்ட்ரில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட் நாஸ்ட்ரல் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரல்லேருந்து மூச்சை உள்ளே இழுக்கணும், ரைட் நாஸ்ட்ரல் ஓப்பன் பண்ணி மூச்சை வெளியில் விடணும். அதே மாதிரி ரைட் நாஸ்ட்ரல்லேருந்து மறுபடியும் மூச்சை உள்ளே இழுக்கணும், லெஃப்ட் நாஸ்ட்ரல்லேருந்து மூச்சை வெளியில் விடணும். இது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அனுலோம் விலோம் பிராணாயமா நம்ம பண்ணாலே நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எவ்வளோ பேர் பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மெடிசின் சாப்பிட்றாங்க. மெடிசின்ஸோட இந்த பிராணாயமும் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா பிளட் ப்ரெஷர்லாம் பேலன்ஸ்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷீத்லி பிராணாயம். ஷீத்லி பிராணாயம் வந்து ஒரு கூலிங் பிராணாயமா. அதிகபட்சம் எல்லாருக்கும் ஹீட்னஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இதனாலே வந்து நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ ஹீட்னஸை கம்மி பண்ணுறதுக்கும், பாடியில் ஒரு கூல்னஸை உண்டாக்குறதுக்கும் ஷீத்லி பிராணாயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிராணாயம். ஷீத்லி பிராணாயமில் நம்ம நாக்கை வெளியேற்றி நாக்கை வந்து ரெண்டு பக்கமும் மடித்து நாக்கு வழியாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை உள்ளே இழுத்துக்கப்புறம் மூக்கால் நம்ம மூச்சை வெளியில் விடணும். இது வந்து ஷீத்லி பிராணாயமாக ப்ராக்டிஸ் நம்ம பாடியில் கூல்னஸை இம்ப்ரூவ் பண்ணும், ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பிராணாயமில் என்ன ப்ராக்டிஸ் பார்க்கலான்னா பிராமரி பிராணாயம். இது வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிராணாயமா. இந்த பிராணாயமில் வந்து ஒரு ஹனிபி எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். மூச்சை உள்ளே இழுத்து மூச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சாண்டிங் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சாண்டிங் வந்து ஒரு க்ளோஸ்டான ரூமில், எங்கே அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காதோ அந்த மாதிரி ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சாந்தமான இடத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி முடிஞ்சால் ரெண்டு நம்ம இண்டெக்ஸ் வரலாலையும் நம்ம காதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பிராணாயம ப்ராக்டிஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்னா மெடிடேஷன். எப்பயுமே மெடிடேஷன் வந்து உடனடியாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது. மெடிடேஷனுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்பயுமே நம்ம ஃபிசிக்கலாக அவேர்னஸ் இல்லை, நம்ம பாடியில் நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் போகுது, என்ன சேஞ்சஸ் ஆகுது அதையே நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால எப்பயுமே பாடியில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து என்ன

0: பாடியில் இருக்குதோ என்ன ஆக்டிவிட்டிஸ் வருதோ அதை வந்து நம்ம அவேர் பண்ணணும், நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக என்ன அவேர் பண்ணலாம் நம்ம பாடியில், நம்ம மூச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு இடத்துல உட்காந்து ஜஸ்ட் உங்கள் ப்ரீத்திங்கை மட்டும் அவேர் பண்ணுங்கள், அதில் மட்டும் கான்ஷியஸ் பண்ணுங்கள். உங்கள் மூக்கு வழியாக மூச்சு எப்படி உள்ளே போகுது, எந்த மாதிரி வெளியில் வருது, எந்த ஸ்பீடில் உள்ளே போகுது, எந்த ஸ்பீடில் வெளியில் வருது, இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நம்ம அவேர்னஸ் பில்ட் ஆனால் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக, நம்ம தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆக ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ இதுதான் மெடிடேஷனோட பேசிக் ஒரு ப்ராக்டிஸ், பிரெத் அவேர்னஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம ரெகுலராக ஒரு 5 to 10 minutes பண்ணாலே நம்ம அவேர்னஸ் வந்து உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ், இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஆசனம், பிராணாயம், தியானம், இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படி உங்கள் நியரஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டால் இன்னும் வந்து அது நல்லா எஃபெக்டிவாக கற்றுக்கலாம், இன்னும் அதிகமாக அதுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அதோட கரெக்டாக அது என்ன பயிற்சி, அது என்ன மெத்தட்ஸ்னு நீங்கள் கற்றுக்க முடியுங்க. என்னோடய லைஃப்லேயே நான் நிறைய பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் இன்சோம்னியா, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஈவன் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு, ஏன்னா ப்ரெக்னென்சி வந்து ஒரு புனிதமான ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் ஓடும், நிறைய தாட்ஸ் ஓடும், என்ன ஃப்யூச்சர் பற்றி யோசிப்பாங்க, நிறைய விஷயங்கள், டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னியில் வந்து யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சொல்ல போகணுன்னா பிராணாயமா, தியானம், இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. நான் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ரெகுலராக நம்ம தியானத்துக்கோ ஒரு பிராணாயமுக்கோ எடுத்தால் கூட நம்ம மென்டல் ஹெல்த் வந்து அழகாக நம்ம லீட் பண்ணலாம். ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: நேயர்கள், இதுவரை பிராணாயமா செய்வதில் ஆரோக்கியம் எவ்வளவு கிடைக்கும் என்பதில் குறித்து குமாரி அஸ்வினி வழங்கிய உரையினை கேட்டீர்கள். தொடர்வது இளங்காற்று பேசுதே நிகழ்ச்சி.

மின்சார கண்ணாத்திரையிலிருந்து ஹரிகரன் மற்றும் சுஜாதா பாடிய இப்பாடலுடன் இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இத்துடன் இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, விருப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற